0: ஹலோ ஹலோ ஹலோ ஆஜ்ஞா ரேடியோ பந்த் கரந்து
1: ஹலோ
0: ஹா஁ ரேடியோ பந்த் கரிக்கி கதா ஹுவந்து
1: ஹலோ
0: ஹா஁ குவந்து நா குவந்து
1: ஹலோ
0: நா குவந்து ஆபங்கர ଫୋନ୍ଟି କଟିଯାଇଛି। ବର୍ତ୍ତମାନ ଗୀତ ଶୁଣିବା ଚାଲନ୍ତୁ।